தான ரேடியோ ITN ராட்டட்ட வகக்கியன ரேடியோ ரேடியோ சத்தியாக லக்கான.

0: சத்யாக லக்கண. பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்கண ஜி ரஷ்மி.
1: பிரசங்க வேதிக்காவத் கேக்குது எல்லாம் இன்னவா லஷந்த் மதுசான் இகுள்ள இன்னே கடுவ பாரி இரியகுள்ள மாத்தலே தமாய் மே இன்னிதே ஹமதாம மெசேஜ் எதான் அமதக் கரண் நதி மித்ரே விதியட தமாய் ஹந்துனகின தியென்னே அது அபிவத் கேனவா நீது உங்களுக்கு பொஸ் தமாய் நிரோஷக்கா யா இன்னோ தென் அஹகன கவுது மெசேஜ் தான்னே ஏம கிரெல்லா கற்பனா கண்ணோ ஐதி யமுனா அக்கா இன்னோ டிலானி அக்கா இந்தானி அக்கா கிதலி மே ஒக்கம அக்கலா அக்கலா கிள லிவோட நெந்தல வென்ன பொலுவா நீது புஹுலி ஏவகிம சுதுனோன அனோமா வாசன நிமேஷா இன்னோ ஜீவந்தி இன்னோ நேல்கா இன்னோ பினு லுமி இவ்வளோ மதக்கரண்டு கிழக்கணும் ரணேஷ் அதுவாய் பானு புத்தாவாய் திகது கருகண்டு கிழக்கியன்னே போயவலானே ஆரென் அப்ரல்லிக்கேன்னு இது ஆரென் அப்ரல்லிக்கே நிரோஷா தமையந்தி கிழக்கி ஊஹாம் யா இது ஹெமதாம மட்ட மெசேஜ் தான் அமதக்கரண்ண ஹெமதாம் வகை வெட சரான மெசேஜ் தான் விழாவ வெங்கரகண்ணோ கோமாரி கொய் தரங்க வெட திமுடுவார் மொருட்டோட அக்ரோன் அப்ரல் லிக்கட்டு இக்கே மாத்தக்கு இன்னுமே டிகாக்க ஆயத்தன மட்டுமே கத்தாம் விசால வபசரியக்கு அஹன்ன சலசனு ஆதரணீய மிதுரன் இவகேம உங்களங்க சார் ஆண்டன் இவகேம உங்களங்க மிஸ் ராசிகா இன்னும் இது எதுனா தககின இன்னு தான் தான் கீரஷ்மி தமாய் தான் ஓடி இவன் தமாய் எதுன கியானே மரீனா தெரேஷா சுமனா ஞானா இவகேம நிம்மி ஐராங்கனி ஷானிகா தமாய் மெசேஜ் தான் ஷானிகா கீழ கியானே ஹெம்ம திஸ் மெஹினா விழா இன்னு கினிக் கேகல்லே துணு கேவலிதா ஜகத்தின்னோ நில்மினி இன்னும் அம்மா இகுள்ளோ சீரு தினா சிந்து அஹான் கெமதி ஒயாக்கு வெனசரஹான்ட பொண்டாக்க வினோதின் நிக்கத்து வின் அப்பி கெமதி கேன தமாய் கியான் காட்டகஸ் திகிலி பங்வெல் ரஷ்மி சலோன்னைக்கே மேவிலா வியாகனே இன்னும் மே உப்புல் ஹெமதாம லக்கனட ஆதரை கீழ கேனோ இது உப்புல் கேனதே மம ஏஹுவா ஏனி சத்தமாய் பொண்டாக் வினாஸ்கரே உப்புல் கியூவா வெண்டு மே சிந்து செட்டக பொண்டாக் வினாஸ்கரன்னோனு கேல இது உப்புல் கேன விதியன வெடிய கரல தேன் ஏனிசா உப்புல் சத்துட்டி கட்டுநாயக்க எல் என்ஜி எக்கட்ட கியாம எல்என்ஜி கீழ கியூவாம விஷால ஆயோஜனை அக்கறத நக்னே இந்த ஃபேக்டரிக்கே கட்டிய ஒக்கும் அகங்கன இன்னும் இது இந்த மேவிலாவே இந்தோனேசியா தான் ஃபேக்டரி கா ஓப்பன் கரண்டு காட்டு கல்லது இன்னும் வகையில் கேன் இது கோமூட உங்களுக்கு ஜெயரத்ன மகத்தே அனேது யா கிஹில்லது இது தம்பி விவருத்த கிரிமட்டு ஹரி கோமுன கமண்ண கல்மனா காரித்தே சிறுதினாகி ஆசீர்வாதி லபினத்தீனோ பிரசங்கி ரசவிதின்னு உங்களுக்கு சனத்ஸ் இன்னோடே யா திதி ஹரி ஆதரீ மீ வெடசராண்டு சுபவெத்தும் மல்லி கீழ தமிழ் தாண்டே மம சுனிலே ரைட் சுனிலே எல்என்ஜி மாவ தண்டோ இது விராஜையே விஷயக்கு என்னமோனே அறி அனிவாரியமாக கேட்கணும் அப்பே சுபபேத்தும் மிகுது கரணும்

0: சத்தியாக லக்கண்ட
1: எல்லா பசுர துளை வினாடி தாசியாய்
2: ஐடிஎன் லக்கண்ட பூஜா
0: சம்ப

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: பாட்டு போட்ட திலக்கலாவே
2: ஆதிரி உணர்சும விரஹாவே வேதனாவே
1: மகிழ்வது நீ சுரு கருப்பத்து சாதன உபயமியனு
3: ஹதுத்து தெனிம் ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
2: ஆதிரினிய ஜோதி
4: ஆதிரினிய ஜோதி
1: ரசோகையே தந்தியேனு ரஹை ஜீவிதே
3: அலிமி ஆதிரே ஜீவமான ஹட
2: ஆதிரினிய ஜோதி இறுதாராத்திரி ஹதுட்டு ஹிமாலிக்க
3: ஜோதிராதாரையே සහයෝගීතා අනුග්‍රහය
5: හිසට සිසිලසක් මෙන්ම සුවපර නිින්දක් ලබා දෙන පාරම්පරික ඖෂධීය සත්කාරය සඳුන් රාජ කේශාධීතයිඩය. වැඩි විස්තර සඳහා 0776 325 25 අමතන්න.

பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. FM 93.5 FM 93.7 லாகானா ரேடியோ ITN. சத்யாக்கு லாகானா.

சமய சூத்ர தேசனாவர் மகா காருணிக புதுரஜானன் வகம்சே விசின் லோக சத்வயாவித அனுகம்பாவின் தேசனா கரணலத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்ர தேசனாவர் அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசே